தான் தத்தும் தத்தி திறந்தும் தாம் தத்தக்கு ஜொல்லு தாம் தத்த தரிங்கிறதாம்